0: lo chi gyu ring ma ri kyu si zhu ri
1: che sa wei dong ya men ne ran na zu bu shi de mi mang su za chu bu yu shi
0: ji lo la tan de chim cha bu ri ran nim duo mang si de wu ri
1: shi ye ba la da am la bu gu su chi du ji bu jing bu shi mo xin ye hu zu ta de mo ki bi de yu shi ye tui ba xin ge me de zhe
0: 嗯嗯，对，查不着。我是，俺上网查过去，给你先丢丢哎。
1: 卡些？爸爸阿妈呀，其他，听我打证明读。爸爸就我妈是，阿妹爸爸听我那些证明读。咱给俺闹穷哎。拉巴图他这边个弟弟，我先写啥读？你还骂我呀？卡些？
0: 昆尼，没新年个两个故事，你也听到？这下当然什么都买着，哪吒这边吃完全部的，我们就昆尼整酒多。
1: 新西兰也没，哪个故事的？
0: 你这情嘛是？你来哪不是？俺三六十多，俺们都是吃点药是？卫东，那你们多些，昆尼整是酒多。

0: ཁྱི ཁྱི མེད་གྱི་ཤེས་ག་ཟོ་པོ་ཅིན་དོ་དོ་ཟ་མ་དོ་ཉེ་ལ་ཡོ་རབ་ཆུང་གི་སོ་པ་ཤི་ཁན་ན་ཁུ་ཤི་འདྲེན་སོ་ཐིན་སུ་ཅེ་གུན་ཅེ་ཡ་ཡེན་ཅེ་ཁ་ས་ཤི་རོ་ལ་དོ་ཕོ་ནེ་གོ་ན་ཤོ་བེ་མེད་དེན་གྱི་ན་གམ་དོ་གྱི་ད་ཅི་ཤུང་ཡེ་བང་ག་ལ་ཤི་བེ་ཉེ་ཇོ་ཆ་ཚེ་ཅེ་སང་གུ་པ་ཡ་སེམ་ཨ་ཁ་ཐེ་ཅེ་དེན་རབ་གྱི་ཅེ་ཐུག Deji gandun so, nongpo da gin, kyo me bo yung nying che tong kyo tse yu gong sa shi de, san di kyo yu ting kong song shu rang gin che sabi gandak shi ji yu me da gin na ba shi. Hiang gan jia gin lo pin, sa ko la dang. Ko yu cheng rik cheng ka ge zhu rin, gi gin tien mong wa zhong da cheng ge. Bo yung ne e hi ya, kyun zi da bu yin bi, nye ba da song shu ya bu sha ji ne, ga tien bu ri ki song ba shi. Ru zhong, zang rik cung cu jie cung ma. Bi li di ti, bo lu ye. Zin yang, bo dan jia wi bi li jie kyo yu ting kong yu la, de qi zo zhan yu. 中国西域呢，香港呢，从小下脚地，同天不难玩儿。农村三亩松树松不西，咱们当当每次日日里，价格高啊，成头了。三季地香港几把当，满足那些来种节，哪怕上不跟去。你什么节打过去？中学个这节，刚用三天香港松树压过当，人家种子压爆，做节用不怕你压不接上位，农村的三亩松不西。马来西亚价格三折看给三个八，现在张南利亚顶边农田节。 干点领地的，先看可有当，种出牛光。南边几多几来几年，这都下种一遍。领地土着里种用为，没得学种三八十。中国西格节有热当，阿富里看领地里节，主人先把王春芳给白种奶农边，俺说为这学种。西格节呢，中国人呢是就是这边先看一遍，白种当用的也不下种一三八十。中国白种节开门来各位，这些年龄的刚阿八年。
1: 上面，人车采用二节建设党，也有南边大哥所训练，表扬现在两年西班牙队长，杨文道带来公平训练，表扬咱们小哥啦，这是西班牙。大哥党参这些人，中心三国边，你这中间这一局干了中村训练，中山党先看松雄，没人团结，忙出来就接接，拉林杰比最爱党，有谁准这拉建设西班牙？ 当现在啦，这等这边中村能办到，你吹了参加公司可有？杨伟的大姐，拍进能办啦，三个八九，年底节大过节的，刚将中山节第七点半能办十八，八零十八日，八个十日，半九。中村你这里空间三个八，明年呢，头一那一，你中村的你村外当空村节的节的，作为初次投入动作，八零十年，加开进大啦。 每边团队被日期送八日，内吹里参加各了种族人，有军大的都比罗南中的穷不拉当，龙洞各部落所有人把军资七八年，七点团里拍击东一把了，不要让军各把当，等随便人年了，年龄七八日，我那多加开龙城人这里共计三个八，马娃。 不是十一，年底人年了，还将各部员了等奖金在库本投机送八日。这个人就写个三国八，说了不可没记。但等啊，不要多用呢，跟的冷带锅，贵不是就买子，有锅是呢，三九九九价就写着的。三年的给人年了，年龄写就银行送八日，冷带头，年就开个三国币，三九贵不是和他写八日。中国家对中国。